ஒருவேளை கண்ணா ராயல் பாட்டிய அப்பட்ட தன்மா இருப்ப போலே சோமியா கண்ணட நியம சான்ஸ் காத்தா ரின்னட பெருகிந்தா மே அப்படி டபலம ஆவிம் மிதனட ஆசி ஒக்கும் ஏதிகிந்தா ஹலோ வெல்கம் பியகிய ஜான்சன் தினவா அதட அத கெஸ்லா கெனா புதாக் பார்சல் வலட்டை வைஃப் இத புதுமென் புதுமை தக்கம் ஆசை பாட்டிய கிர

0: அத்தனை வினாடி நாமே விழாவு சுப சந்தியாவா கேமோட்டமா சுப சந்தியாவா சாரு
1: சுப சந்தியாவா குட் ஈவினிங்
0: குட் ஈவினிங் அத தொன்ன சுபுருது ஹெந்தேவே அபி ஆல லாங்க டைவில தீனி ஈவினிங் டிரைவ் வெக்க லாசன் சிந்து கூட கரகன ஹவுஸ் ஹய ஹமார வெனகம்
1: ஹவச
0: உதே இந்தலாம் வகினானே
1: உதேலாம் போட்ட தீனாயா
0: உதே இந்தலாம்
1: நபுரு வேலா
0: சரின் சரேட்ட சரின் சரேட்ட
1: வசதோ கியனோ
0: வசவில அப்படி பெண்ணனா அப்படி பிதாம இன்னவா
1: கியனே
0: பிதாம கியனே அப்படி தாம இன்னவா கேல பெண்ணனா ஹவசத் பெண்ணாய் கேல மட்ட ஹிதனவா
1: இங்க
0: அப்படி தண்ணவா இன்னவா கேல இன்னவா கேல அப்படி தண்ணவா
1: இடியர கமக் நே
0: ஹரிய ஹத்தர ஹமாரட தென்னகோ அப்படிட தவ ஹொதட அத்தர ஹமாட ஆஃபிலான விலாம பரலா
1: நான் டிக்கெட் கால்னு துன்னா ஹொதட
0: வயசுட்ட கியாத் ஹவசுட்ட கெதர கீல கியனவானே கதாவட ஐ எம் கியன கேல தன்னோ
1: நே
0: கேன அபி மொனா மொனா பிரச்சனை ஆவாத்
1: ஹரி
0: மொனா தே கரத்
1: ஓ அந்தி பர்ணாவதி
0: ஹந்தாவட திங் ஹவஸ் வெனகோட கெதர் துவானனே பலாகினி
1: ஓ
0: ඒක නිසා තමයි කියන්නේ ඉතින් වයසට ගියා තවසට ගෙදර
1: ගියා.
0: ඉතින් වයසට ගියා තවසට ගෙදර යන්න බලාගෙන මේ වෙලාවෙල ඇස්සිය නායට අපි කියන්නේ ආ යන වාහනේ අපි වල ටියුන් කරලා තියාගෙන යන්න. අඛණ්ඩ රේඩියෝ FM 93.5 FM 93.7 ටියුන් කරගෙනම වාහනේ ඇතුළට නගින්න. එතකොට වාගේ ගමන යනවා ඔයාලට දැනෙන එකක්
1: නැහැ. අනිවාර්යෙන්. ඉතින් ඔයාලට පුළුවන් මේ පැත්තට එන්න අදවස 6:00 මාර වෙනකම් අපි මේ පැත්තේ ඉන්නකොට ඔයාලට පුළුවන්කම දින WhatsApp එකට මැසේජ් එකක් දාලා කට්ටියක් එකතු කරගන්න. 0.7 93.5 93.7 ඔයගේ WhatsApp message එක මේ පැත්තේ වන්න.

0: 95.5 அனு 95.7 லக்காண்ட ரேடியோ ITN சபே ஸ்ரீலங்கைய ஹண்ட
1: ஸ்வாதின புவத் எசனின் ஒபே ஜங்கம துரகதனேட கென்வா கனிமட ITN நியூஸ் அலர்ட்ஸ் சிங்கல சேவாவ சக்ரிய கரகன்
2: மொபிடெல்லாம் RJ ஹிஸ்தரக் ITN SLS டைப் கர 2299 SMS கரன்ன.